0: 哦呦！逃！逃！逃！
1: 逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！逃！
0: 少给我耍贫嘴，看本将军不一枪挑了你！站！